கனகபூத பரிலோ கனகபூத பரிலோ கனகபூத பரிலோ கனகபூத பரிலோ கனகபூத பரிலோ.